அண்ணன் பிச்சையில் பிச்சுக்கிட்ட மூணுப்பா மட்டு அக்கூச்சப்பான் கூட்டாங்க தன்னோட உட்காந்துருந்தாக்கான் அதில் கூச்சப்பா சிங்கும் கூடங்காய் ஏச்சி ஆச்சு கூச்சப்பாங்க பாம்பு உட்காந்துருந்தாக்கா சிங்காஞ்சிட்டு புட்கா குள்ளி பாம்பு பார்த்தாரங்கா ஐஸ்கேங்கி இண்டு காய் பாலோ தன்னா வாங்கத்தாக்கும் அண்ணன் நின்று கூச்சப்பா இண்டு புட்டு பாலும் தார வாங்கப்பா ஏச்சி ஆச்சு இண்டும் பா வாழ்த்தா கூச்சப்பா காந்தேனாக்கா பாலோ வாங்காந்து நான் தர கூச்சப்பா சுட்டாங்க இண்டுக்கு புட்கா உழறங்கன்னு அலுவலர்க்கும் யாச்சி ஆச்சு பாம்பட்டுட்டா உள்ள கஞ்சனி கொல்லிருமா அழகா கொல்லன்பா புட்கா ஆப்னா இருக்கும் குஜப்பு குஜப்பட்டுட்டாங்க ஜிண்டோ ஜிங்கு மூக்குறிங்கன் பாம்பா சூட்டாக்கு ஆப்னாக்குங்க நாங்கள் நீ ஜிங்கு பாம்பா டுட்டா உள்ள கஞ்சினி நாங்கள் நீ தன்னோட சைப்பு குள்ளினி நாங்கள் நீ தன்னு பிக்க உயாகி